yun la hu tan bi ta yi jie de na pu san ge qi shi la pa yue ni ni gun da zhe ti a nin de ha bi yan pu san ge qi de shi ta ding ha luo ka san ni chu ren lun zhen dan bu ge luo ma dan zhen ge ji tu ge pu san qi zhi dun de qi bi zhen yi de ge nu zhen ba bo chen chong ma ge pu san la deng se bu ge wen jin shi wa ti 古松解说他的普山达日节等着为个军路难大体凶话是主播琼琼也他自己个的荣荣素素个普山达等着为个的内顿月的啦三诺等着我马姐东牛二月